0: வச்சுதான் இப்போ நான் லங்டாம் புல் தெளி தும்கே ஐடி ப்ரூஃப் புலத்தே நான் பின்னாணி கேள் தும்கே அடஹார் கேக்கு நாங்க சொல்லலாம் அடஹார் நாங்க போ இல்லை பென் ஏஜ் ப்ரூஃப் இசி நாங்க போ ஏஜ் ப்ரூஃப் புலத்தே நாங்களி அர்டா பான் இசி நாங்க போ லப்பே நாங்களி பர்த் சர்டிஃபிகேட் நாங்க போ பர்த் சர்டிஃபிகேட் கே உசமார் புலத்தே நாங்க வைப்போம் பென் இசி இன்கம் ப்ரூஃப் இசி நாங்க போ ஜெனேபா பேங்கா லோ ஹெதி பேங்கா லோ சே தம்மி பேங்கா பாஸ்புக் சே தம்மி லாய் பங்கே கே நாங்க சொல்லலாம் பென் ஃபோட்டோ ஹாய் நாங்க போ லாய் லோ சி லான் டாக்குமெண்ட்ஸ் கே நாங்க பங்கே லப்பென் அர்டா கே நாங்களி உசமார் ஹான் பென் செங் லோ சாரு சார் அந்த நாங்களி அப் டு 65-70 தம்மி தாப்மி லோ அர்டா கே
1: தங்கே கே ஹாய் லபாங்சோ பொலிசி சிங்பூய் புல தங்கே இலித்தும் மா மது பாங் போசி தம்மி கொனாட்சி கிதாம் இக்னாங் போ கொமா பான்சி சிங்கி இக்னாங் போ தான் பச்சி நீ போன் இக்தா
0: நான் இன்சூரன்ஸ் புலத்தே இன்சூரன்ஸ் மெயின்கே அத்தோக் அண்ணு கஹும்ரி தாம் தும் புலத்தே இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஹென்லு சி மதுவ ரோங் சே தம்மி மதுவா தேபகேத் ரோங் சே தம்மி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இன்னொட்கே தோஜி சினால் தும் தேபகேத் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஹான்சி அப்ராங் கிச்சிங் சிகே நல் தும் சிபிர்டானாங் போ பென் அலாங்லி பெனால் தும் அப்ளேனா புதாக் சினினாங் போ தாப்லோத்தே கொப்பியாலி லோங்ஜி கோவான் ஹுட்ஸி சுவாலி லோங் போ லப்பென் பிபி டாக்குமெண்ட்ஸ் இன்னாங்ஜி லப்பென் அங்கத்தன் தோ அன் தமி லா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பென் சினால் தும் அர்ஜு நாங் போ அர்ஜு சி லசோவா லோங் சினால் தும் இங்குது நாங் போ லாசி நல் தும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஹான்சி கிச்சேங்சி கே சே கான்டெக்ட் நாங் போ அக்கோ ஜோங்சி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சித்தோங் தேக் தேலு புலத்தே டைரெக்ட் ஆஃபீஸா பிரான்ச் சித்தமி நல் தும் ஹும்ரி தாமிக் மேலு நான் சொன் எக்ஸாம்பிள் நல் தும் டாக் எல்ஐசி டிஃபு பிரான்ச் சித்தமி சப்பு தாக் இங்கு கங் தும் தும் தோய் போத்தே டாக் சித்தமி வாங் மேலு
1: ஒசுமார் தும் வாங்கே கோன் அர்டா பென்சி கங் பூ பண் இக்லோ லோ கே ஹை
0: ஒசுமார் தும் கே புதாமேத் புலத்தே அமஹாங்கே தேக் அணி தேட் பெண்ணத்தை தாப்பன் மேலு நான் சொன்ன பிளேன் தான் நல் தும் ஒசுமார் அஃபான் புலத்தே நான் அமஹாங் தேக் லோப்பேன் இங்கே மோ நல் தும் லா கேப்பாச்சாலி எஃபான் பூப்பா நோங்ரா நான் பெண் தாப் துணாங் போ இங்கே அர்த்தா கிரேனர் கேப் அன் ஹான் நல்ல சுஹுத் தங்கா கெனாங் தோஜி பீப்பல தோஜி புலத்தே ஹல சுஹுத் அங் தான் கேச்சால் துணி ஃபான் தங்கா இசி கெனாங் சத் தோஜி நல்ல தோஜி போத்தே நான் நாளி தும் மாம் தம்பி எலி தும் MBBS மத்த இன்ஜினியரிங் மத்த கப்ரேக் கப்ரேக் ஃபீல் லோங் சி தமிழ் தும் தொய் துஞ்சி உசுமார் புலத்தே தங்கா கே கெனாங் சொல்லோ இசி லங்டாமி நாயில் தும் பினியார்னி MBBS லோங் நாயில் தும் சாலி துஞ்சி புலத்தே கிஜும் நாய் தா லாக் இசி பென் லாக் ஹினியாங் பாங் நிகானி செக் லோங் காலேஜ் லோங் நாயில் தும் அட்மிஷன் ஃபீ பா அங்கன் ஃபீல் தும் துணாங் கோயி புலத்தே லசோ தங்கா ஜோங் சே இலி தும் நான் பென் ஜே சிக் சே புலத்தே மோ ஹா ஆர்டாலி ரோகான் மாங் புலத்தே இலி தும் பிலோ வினாங் கே இலி தும் பேங் பென் சொராம் நாங் கோ மத்த தொன்ரா பென் சொராம் நாங் கோ மத்த இலி தும் லங்லே ஃபில்லாங் சே தம்மி பந்தக் பா சேஜர் நாங் கோ சத்தாங் லே ரோக் தாய் லசி லசோ பென் சேப்பா ஜயி புலத்தே லா ஆர்டா கிஜும் பென் மத்த அம்ஹாங் தேக் ஃபிட் பென் ஜோங் சே இலி தும் தப்பி துன் புலத்தே ஹலசோ நிங்கன் கிரேனர் கேப்கே லியான் லோபத்தே இசி டங்கா இசி கே சிப்பாங் ரூம் தோப்போ ஹலசோ டங்கா பெனி தும் கேராப் லோங் போ பா நாலி தும் சொராம் ஜோக் பிளப்போ பா உசுமாட்டா பச்சாடி லோங் போயோ சோ பான்சி கிச்சேங்லா உசுமார மஹாங் தேக் பென்சி தப்துன் ஃபிட்டே மே பார்ப்போ
1: மே பிகலாம் லோ கே ஹாய் அர்லிங் சார்டும் பாங் பாதுசி கோன் ஆர்டா அன்பாக் பென்சி கங்பு பொன் லோங் லோ
0: அர்லிங் கேசார் தும் ஹந்தா இங்கு மே இங்கு நோ புபே லாலோ 65 அன்கே பின்னியானிக்கே இங்கு மே 65 அட்டா மாத்தே டாக்ஸி கேப்ரா ஃபோ லாசே லான் அட்டா அன்கே பங்கேங் தன் மே கே தேர்னாய் புஸ்தா மே லாலோ தமே உன் அன்கே பிரப் ஜின்தே மெசேஞ்சி பிப்பமா அர்டா ஓங் ஓலோ புலோத்தே ஹலா ப்ரீமியம் மாத்தே நில் தும்லா தங்கா அதோர் பா இன்சூரன்ஸ் அதோர் பாங்கே சோதாக் லாசே அர்டா கி ஜும் ஹுசி லா தாப் துணாங்கி இன்சூரன்ஸ் போ ஹர்மு பங்கே அர்டா நாங் பாட் ஓங் அதோட நாங் பாட் ஓங் போ
1: இன்சூரன்ஸ்
0: ஏஜென்ட் கே மதுதா நிங்ஹாங் புலத்தே நாங் மாண்டு மே பாத்தே இசி